அதற்கு நில்துபிஹி மராமீன் ரசூலுனா நபியினா முஹம்மதி ரசூலினா நபியினா முஹம்மதி في آله وصحبه والحمد أصل ربي بذي المدينة تسخير